அமிரத ரச சாகர தருணாமிரத கரசேகர வள்ளி மானஹாரிவேஷ மல்லி மால பாரிகேஷ பரிபாலித விபுதலோக பரிகாலித வினத சோக முகவீச்சித சந்திர நிகில குணமந்திர பானுகோட்டி சதசரூப பானுகோப பயத சாப பித்ருமனோஹாரி மந்தஹாச ரிபுசிரோதாரி சந்திரஹாச சுருஜிகலித மணிகுண்டல ருச்சிவீச்சித ரவிமண்டல புஜவர விஜிதசால பஜன

கரிநிவாச விஜிதகரண முனிசேபித விகதகரண ஜனபாஷித ஸ்கந்தபுர நிவாச நந்தன கிருத விலாச கமலாசன வினத சதுராகம வினுத களிமலவிஹேன கிருத சேவன சரசஜன்.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத தினி.

விஸ்வநாதன் சன்ஸ் மூவியில் ஒரு சீ வண்டர்ஃபுல் பாட்டு வின்னா இருக்குதா, நெய் நோ பட்டர்ஃப்ளை. அண்ட் ஈ பாட்டு கூட இப்போ ப்ரெசென்ட் ட்ரெண்டிங்கில் உள்ளட்டுவண்டி வண்டர்ஃபுல் பாட்டா. அண்ட் ஹோப் மீ அந்த டீ பாக நச்சுதான் அனுக்குண்டா.